நினைச்சிடறது. ரேணி, கேணி, பேணி, சேணி, இன்னும் அதை கண்ட்ரோல் ஜீடா ஹோகே. சத்குரு ஆகதே நீ பரம் பேக்தே ரேனே யாரா, சோ சத்குரு, சோ கால்சா சத்குரு ஹமாரா, சோ கால்சா சிக் ஓ மீரா சத்குரு ஹை. இத்னி வடையாயி ਖਾਲਸਾ ਸੋਏ ਜੋ ਨਿੰਦਾ ਤਿਆਗੈ। ਖਾਲਸਾ ਕਿਸ ਨੂੰ ਆਖਦੇ ਨੇ?